ngan chun jin cha lo ma zhe ma da ngan lu ren dan bu ni da ba jin cha zhe ge nu lu ju xie de de ba yin kong ge a ma yi qian la de qin dang pa yi qian la du zhe xi ju yo xi shi dan ge qin chong du chan long xiong wei lu chou zhe ma na de lo lu ju su yin ba dang la lu lu chong ge zhe gun juan ni da ba jin zha li ji jian gen ku ju yue la ga ji ge gen yue mei ba jin zha li ji jian gen ku ni lo zhu cu la lo de da zhu ba dang ga ji lo zhu xin bi lo chou na ban dun hu ni bu zhi dong ai nga su tu chen no lo zhu xin bi lo ma la su chi xi ba ji jia li zang zhu ju yue 孔母如你姐老兄呢今天努你按当不宁办是这一因那样听姐因此按松本三度比对对孔母也阿妈也各军党各家宁不努你总孔母也老兄徒别准黑美西巴丁一次各队当中按当不当宁办呢啥就没了孔母呢 学员今天讲罗马总部新一批我给罗州错业没被总部当罗州学会把协议罗州这个周末有的德仁格西北作用队就对错弄了丁哈罗卡扎能总龙镇格罗马干嘛都几个追头中业他从没切三十一西北多 丁哈拉萨拉罗罗琼罗马人家有种个吉托罗州总部西部总一年的农罗琼主部主部有的个荣荣索索个主部多罗州有吉的个我给卓玛拉没被当呢罗用蓝被尊多罗州拉罗让拉索巴伊万呢罗州亚木马杰查理归属国